0: கண்டென்ட் ஈ தசாமினே த நெஹ்கின்ற தின்றிக்கேன் ஹி ஆக்குங்கி குன் பானாம்ரே மினே கல்ச்சர் த ரோஹி தமினே டூரிஸ்ட் பிளேஸ் தமினே தரோக்கரே ட்ரெடிஷன் ஹி இன்றி ஹோல்ரே தப் தச்சு த ஸ்டோரி இப் லோக்கல்ஸ் ஆக்குங்கி குன் பானாம் தசாஹி ஐ ஐ நிக்பாரிஸ் இப் தஹேங் இன்றி நீமின் இன்லாஹென் ஈ வி அப் தஹேங் செலிப் த லூய் மினிட்ஸ் வீடியோ வேஜன் அப் ஸ்டோரிங்கி ஐலேண்ட்ஸ் குன் பானாம் ஹி நேனுன் மின் தனிங்லின் அப்தமி ஹாய் தங்கம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் தனியா நாயக்கன் ஸ்டேட் லெவல் நெட்லேக் நேஷனல் லெவல் 5 lakhs அசுவ பிரித்தக கதையி ரெஜிஸ்டர் ரங்கம் மினேஞ்சரங்க தங்கமு எல்கம் வேவ்ஸ் ஆப் ரங்யக்குங்க மை வேவ்ஸ் சு எல்கம் ப்ரோக்ராம் ஐ சப்மிட் லெண்ட் ஆஃப் வீடியோ ரே ஹாய் இந்த ஹங்கி தரசின் ஹேக் தங்கி ப்ரோக்ராம்
1: இன்ஜோதன்
2: மின் காத்தல் மார்
1: தமினே
2: தின்கு
0: நெஹாங் ஹி டிப்ஸ் எங்கி ப்ரோக்ராம் நெய் இன்லாஹின் ஹி ஐ கலாஹ் கென்றே ஐ அட் இன்வால் ஐ இமினே டாக்ஸிக் மென்டல் ஹெல்த் இமினே ஜூக்ர காம்கரே ஐ லாயன்வ ரானே கலாஹ் ஐ ஹரிக் நச்சுக்கிற ஐ செட் ங பவுண்ட்ரிஸ் ரே த சாரிங்கன் மே எம்கு ஹு தென் ங தங்கம் ரே தக்ரே அம் கமான் ங உ ஐ கே கு நு ஃபோன் ரே ஹேக் ரிப்ளை நு இமெயில்ஸ் ஹேக் மெசேஜஸ் ரே இன் ரே ங என்கு ஹு தென் ங ம் ஷெட்யூல் ஒர்க்கிங் ஆர்ஸ் மே இன்னே த கே பிரேக்ஸ் ரே என் ரே தக் நினா அங்கோ ங ராங்கன் ங டெஸ்க் ரே ஹங்கப் அம் உ சாக்ரேன் ஹேல் ரே தக் நினா தன் ஹரிக் நச்சுக்கிற தங்கம் டெஸ்க் ரே அம் ஞா ஹோமே அம்ரி சாஜ் லங்கம் எல்குயிர தங்கம் அலஹர இன்றி நெஹாங்கி தின்கக்க எங்கி ப்ரோக்ராம் தின்கக்க திகக் நவேஹுல்ஹி அத்தர்ச்சாக்

438.6 மீட்டர், 684 கிலோ ஹெட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபர் தீவு வாழ் தமிழ் உறவுகளுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 11 நாள், செப்டம்பர் மாதம் 28 தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு.

நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரல் அமுதம், தகவல் நேரம், துள்ளும் இசையருவி, அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியவை ஒலிவிழா வரும். குரல் அமுதம் உடமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு பொருள் விருந்தினரை வரவேற்று போற்ற தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் பிடித்தவர்களாகவே கருதப்படுவார்கள். மீண்டும் குரல் உடமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. குரல் எண் 89, அதிகாரம் விருந்தோம்பல்.

நேர்களே நிகழ்ச்சியில் தொடர்வது வானிலை தகவல்கள். நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வானிலையை பொறுத்தவரை இன்னும் 2 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளது. மேலும் கடலில் காற்றின் அழுத்தம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆராய்ச்சி மைய தகவல்கள் தெரிவித்துள்ளது.

0: நேர்களை தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து தகவல்கள் ஃபினிக்ஸ் பே துறைமுகத்தில் இருந்து எம் வி பம்புக்கா நாளை காலை 6:30 ஸ்வராஜ் தீப் மற்றும் லாங் தீவுகள் வழியாக ரங்கத் பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி ஸ்ட்ரைட்டலன் நாளை காலை 6:30 ஷகிதி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே காலை 9:00 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி பிலமிலோ நாளை மறுபகல் 11:00 ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம்பிரோனி லக்ஷ்மி நாளை பிற்பகல் 2:30 ஷகிதி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே மாலை 4:30 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். எம் வி கமோட்டா நாளை மாலை 5:00 ஸ்வராஜ்தி பயணிக்க உள்ளது. இக்கப்பல் சென்ற வழியாகவே புதன்கிழமை மாலை 5:00 ஸ்ரீ விஜயபுரம் வந்து சேரும். தீவுகளுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து தகவல்கள் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5,00,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: நேர்களே என்றுமே அழியாத குரலுக்கு சொந்தக்காரரான பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1929 செப்டம்பர் மாதம் 28 இதே நாளில் மத்திய பிரதேசம் இந்தூரில் பிறந்தார். இவர் சிறு வயதிலேயே இசையில் ஆர்வம் கொண்டதால் அவர் சினிமா துறைக்குள் குழந்தை நட்சத்திரமாகவும் மிக இளம் வயதிலேயே பாடகியாகவும் வலம் வந்தவர். அவர் 1947 ஆப்கி சேவா மே என்ற படத்தில் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. 1949 மெஹல் திரைப்படம்தான் லதா மங்கேஷ்கரின் வாழ்க்கையில் திருப்பு முனையாக இருந்தது. ஆயங்கே அனேவாலா என்ற பாடல் நாடு முழுவதும் பெரிய வரவேற்பை பெற்றது. 1950களிலிருந்து இந்தி திரையுலகின் முன்னணி இசை அமைப்பாளர்களுடன் அவர் தொடர்ந்து பணியாற்றினார். அவருடைய குரல் பல தலைமுறை கதாநாயகிகளுக்கு பின்னணி குரலாக அமைந்தது. மதுபாலா, நர்கீஸ் உள்ளிட்ட பல நடிகைகளுக்காக அவர் பாடிய பாடல்கள் திரைப்பட இசையின் முக்கிய பகுதியாக மாறியது. லதா மங்கேஷ்கர் அவர்கள் தமிழ் திரையுலகிலும் கால் பதித்தவர். இளையராஜா இசையில் ஆனந்த் திரைப்படத்தில் பாடியுள்ளார் மற்றும் தமிழில் சத்யா என்ற திரைப்படத்திலும் எஸ்பி பாலசுப்ரமணியனுடன் இணைந்து பாடிய வலையோசை பாடல் மிகவும் பிரபலமானது. லதா மங்கேஷ்கர் அவர்கள் பத்மபூஷன், பத்ம விபூஷன், தேசிய திரைப்பட விருதுகள், பாரத ரத்னா விருது உள்ளிட்ட பல உயரிய விருதுகளையும் பெற்றார். பல மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடிய அவர் இந்திய திரைப்பட இசையின் மிக முக்கியமான குரல்களில் ஒருவராக கருதப்படுகிறார். ஆம் நேர்களே, இன்று திரைப்பட பாடகி லதா மங்கேஷ்கர் அவர்களின் பிறந்த நாள்.
1: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture and untold stories. The Ministry of Information and Broadcasting through Prasar Bharati proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes or hidden destinations, your story matters. Create a 1-3 minute video, reel, documentary, podcast or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
0: நேர்களே, விழுவது தவறல்ல, விழுந்த இடத்திலே கிடப்பதுதான் தவறு. முயற்சி செய்து கொண்டே இரு, ஒரு நாள் வெற்றி உன் கதவை தட்டும் என்ற சிந்தனை வரிகளோடு துள்ளும்

நேர்களே, இசை என்றாலே மனதை வருடும் மெலடி மட்டுமல்ல, சில பாடல்கள் காதில் விழுந்தாலே போதும் கால்கள் தானாகவே தாளம் போட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நம்மை விடாமல் ஆட வைக்கும், உற்சாகப்படுத்தும், துள்ள வைக்கும் பாடல்களுக்காகவே இன்றைய துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

நேர்களே, நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஒரு காலத்தில் இளைஞர்களின் உதடுகளில் பாடலாகவும் கால்களில் தாளமாகவும் நண்பர்களின் கூட்டத்தில் கொண்டாட்டமாகவும் வருகிறது பாம்பே திரைக்காக ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் ஸ்வரலதா குழுவினர்.

நேர்களை தொடர்ந்து துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். காலம் மாறினாலும் பீட் மட்டும் மாறாது. தொடர்ந்து துள்ளலாக ஒழிப்பது கலாப காதலன் திரைக்காக கிருஷ்ணராஜ் மற்றும் சின்மை குழுவினர்.

நேர்களை தொடர்ந்து துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியில் துள்ளலான பாடல்களை ரசித்தபடி மனம் சோர்ந்த நேரத்தில் மருந்தாகவும் மகிழ்ந்த நேரத்தில் விருந்தாகவும் வருவது இசை மட்டும்தாங்க. அந்த இசையின் வேகத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுவோமா? ஆம் நேர்களே, ஜென்டில்மேன் திரைக்காக ஷாஹில் ஹமீத் மற்றும் ஸ்வரலதா குழுவினர்

நேர்களே, ஆகாஷ்வாணி ஸ்ரீ விஜயபுரம் வானொலி நிலையத்திலிருந்து துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியை கேட்டபடி நம் காதுகளுக்கு துள்ளலாக வருவது ரோமியோ ஜூலியட் திரைக்காக அனிருத் ரவிச்சந்தர் குழுவினர்.

நேர்களே, துள்ளும் இசையருவி நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு இசையை கேட்டால் மனது சிரிக்க வேண்டும். நம் நினைவுகளின் ஓசை, நம் இளமையின் துடிப்பு, நம் சந்தோஷத்தின் தாளமாக ஒலிப்பது ஜில்லா திரைக்காக KG ரஞ்சித் குழுவினர்.

நேர்களே, சில இசைகள் காதில் விழும், சில இசைகள் மனதில் நிற்கும். ஆனால் சில இசைகள் மட்டும் நம்மை எழுந்து நிற்க வைத்து, துள்ள வைத்து வாழ்க்கையே ரசிக்க வைக்கும். அதுதான் நேர்களே துள்ளும் இசையருவி. மீண்டும் ஒரு நல்ல இசையோடு உங்களை சந்திக்கும் வரை இசையோடு இணைந்திருப்போம்.

நேர்களை துள்ளும் இசையறிவு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகிறது. நேர்களே, மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.